நக்கதிரும் தகதின்றி நச்சகதம் தகதம் தான் தகட தீம் தகட தீம் தகட கிடக்குதான்.